0: ஒப்பாட்டு தான் தூடா.
1: You are listening to Tata's number one radio station. Radio Olive 106.3 FM. Geo Bindas.